0: சாசன சங்கை அக்கட்சிக்குரிய குழு கொள்ளப்பட்ட சட்டத்தால் சம்பந்திக்க அறிவிதி உடல் தலைமை அமைப்பு அறிவித்துள்ள
1: ஜனாதிபதி